0: ஒரு தாக்கி சரி ஓர் தாக்கி சரி ஓர் மோர்மனலாக பவனவாசி ஹமாரி யாரோ.
1: Je hebt ons gevonden. Laat ons nooit meer gaan. Vahon Hindustani Radio.